தனத்து மந்தா கோடு கட்டியாச்சு தர்சன் சாது மில்லியோட பாகி சப் கில் பிக் கே கவாஜா சத்குரு சாஹ பாயா பட்டதான் महापुरखा ने जोड़ दिता सच दे नाल ते फिर लोक परलोक सौर गया।